ரமயாரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணீ தடே ரமயாரமமானாய.